மனசே மனசே, அணு அணுவின சளி பிதிசுவ குலுமேதே, கண கணகல கர்த்த குழி இடு செலுமேதே, உசிருசிரலி பிசு நுடியலு கவனாயிதே, ஜடபடிசுவ தட